0: எவ்வளவுமே ஆல்ஃபின் நம்பரிங் லோ
1: இருப்பேன். லோவே
0: எரிமா எரிமா.
1: ஓ எரிமா, ஓகே நைஸ் ஒன். பட் சோ யூ டோக்கிங் மீ ஒன் மந்த்ஸ் ஆஃப் யூ
0: அண்ட் எவ்வளவுமே மரூன்ஸ்
1: மரூன்ஸ் பீன் வினா.
0: Yeah.
1: Okay, Maroon's been winning Mama's Play game now, Blues Mama's Play game.